0: பார்த்தால் கிசான் சொல்கிறார்கள், சித்தார்த்த வைக்கின்றே
1: हमारे पास है जो तो ईश्वर के तत्व की रचना का सिद्धांत

0: பரிமா பாலிகா ஹத்யா சொத்தை நிலமா பத்ராவ் பாரபுரா கரிமா குமந்தின் பிலாய் பாலிகா மாதி வர்கின் சாலை பாலிகா சுரக்ஷாமா கம்பீர் பிரச்ன உட்காக்ச யோ ஹிம்சாக்க பீடிக்கு பரிதான் நகுலாம் சஞ்சார மந்திரிக்கு ஆகிரக பொகர் கர்சனி கம் சாட்னு பண்ணி அவஸ்தா ரகிக்கு பஞ்சரி டாடாக்கா ஸ்தானிலி பதாயிக்கா சன் சாஸ்திமா பர்த்து ஜுக்கிம் டெங்கி ஜாடா பக்கரா ரஜாப்னி சிச்சை பாய்திஸ்கு சங்கரமர் பொர்தை சுவர்த்தி சதாக்கா பிராமா சர்க்காக்கு ஆகிரக ஜாதாமா தீஸ்
1: ஆசிரியர்